0: ரெட் எஃப்எம் அல்பா ஸ்டுடியோ
1: brought to you by
2: ஹரிதே ஹரிதனி நரகன்ன விஷன் கேஆ சுபஹதிலி தசனாக் பரிபூர்ண ஜீவிதாக்
3: அதனத் எஃப்எம் அல்பா ஸ்டுடியோ பர்த்டே விஷக

0: kiwa tapi kiwa dan bahaya iban kar kewepan la la la la
1: தேகி பிருனு பண்ணி திருனு பெயதுன சனி எக்க தேதுனு மாவத்த
2: ஏ சாத்தே ரோம கருகாயி

Kako Tony. மேனமே கட்டியத் கதா கலா மட்ட அப்பே சாந்தனியா கமாரங்குமே கதா கலா ஹஸ்பண்ட் சமன் அனுஷிகா துவ ஜானிஷு புத்தா ஹசித் புத்தா நெத்தான ஹமோம நெட்டீமே ஹமோம தகது கரகானி கிளக்குவா காந்தி அம்மா மாமிமேன் கதா கலா எனக்கு பட்டியா சங்கீத் புதாவாத் லியனா ராச்சியா யாகி ஃபேமிலிக்கே ஹமோம இகது கரகன சிந்து அக்கஹமு கேல தமாய் கேவ ஹன்ன தென் ரெடி கரகத்தே மே ஹிந்தி சாங் இக குட் வெலாவக்கி ஹிந்தி சிந்து அக்கஹபு நெத ஹிந்தா ஏ அத்ரென் ஃபேஸ்புக் லைவ் இக பத்தட